0: ஆயிரம் கேதுல் உந்து சாந்து கேத ஒன் மரம் பப்பர் வல்லம் மஞ்சன் சாசாஹன் செங்கலாதிர் ஹீனோயிதர் ஹேசல் கெஞ்சோரம் மஞ்சன் துத்தூல் கம்மென் தெருகின் நேகன் தேரா சக்தி ஜப்சல் வேணா தங்குஜேகாத திருச்சின் நேகல் ஜன் முசுயவனா திருச்சின முசுயவனா கேத்
1: கேசுன் தோதில்லே
0: அதை ஹனா கேசுன் இல்லையே கேசுன் இல்லையே
1: ஹஞ்சாசூயின் அதான் திருவள் எக் ஊச்சுலிங் தர்காதிச்சு ஊச்சுலிங் தர்காது
0: ஊச்சுலிங்கின் தவாதன் குந்தே ஜோய்
1: திருகாந்த
0: சாகேசன் தௌஹானி புத்தமனே சொன்ன உனிகி உதத்த கிச்சது பாச்சி சோதம் தவான்பால் தசாச்சு அப்படிச்சு ஜங்கன் கர்ஜிர அணியில்.

குளவுகளே திருவன் கங்கன் ஈஷாக தருள்வா கமல்ய தேர்ஹி கத்தி ஜக்ஷிஜி தேஹோ தந்தி.